0: அன்பான பக்தர்களே வணக்கம். இந்த புனிதமான புரட்டாசி புதன்கிழமையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை போற்றி வழிபடுகின்றோம். திருமாலின் திருநாமங்களை உச்சரிப்பதால் மனதில் அமைதியும் வாழ்வில் நம்பிக்கையும் இல்லத்தில் வளமும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இன்றைய நிகழ்ச்சியில் புரட்டாசி மாதத்தின் சிறப்பையும் திருமாலின் எல்லையற்ற கருணையையும் எடுத்துரைப்பதற்காக ஐயா சுந்தரேசன் ஐயப்பன் அவர்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா தங்களின் சிறப்புரையை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
1: सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् गोविंदा गोविंदा அன்பர்களே வணக்கம். என் பெயர் குருக்கள் ஐயப்பன் சுந்தரேசன். நான் மொரீஷியஸ் திருநாட்டின் ரோசில் நகரில் அமைந்துள்ள திருத்தணி முருகனாலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஆழ்வார்களின் பாசுரங்களிலேயே மிகவும் சிறப்புமிக்க திராவிட வேதம் என்று போற்றப்படக்கூடிய திருவாய்மொழி ஆகும். தமிழ்மொழியில் ஆன்மீக இலக்கியங்கள் பல இருந்தாலும் இறைவனை பாடுவதையே தம் மூச்சாக கொண்டு அவதாரங்கள் செய்தவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். அவர்களில் நம்மாழ்வார் அருளி செய்ததுதான் இந்த திருவாய்மொழி. வேதங்கள் அனைத்தும் வடமொழியில் அமைந்திருந்த காலத்தில் சாமானிய மக்களும் இறைவனின் பெருமையை உணர்ந்து உருக வேண்டும் என்பதற்காக தமிழில் அருளப்பட்ட உன்னதமான நூல் இது. வடமொழி வேதங்களுக்கு என்ன பெருமையும் புனிதமும் இருக்கிறதோ அதே புனிதமும் ஆழமும் இந்த திருவாய்மொழிக்கும் உண்டு என்பதால்தான் இதை திராவிட வேதம் என்று பெரியோர்கள் போற்றுகிறார்கள். நம்மாழ்வார் அவதரித்த இடம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படும் திருக்குறுகூர் ஆகும். பிறந்ததிலிருந்தே உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் அங்குள்ள ஒரு புளிய மரத்தின் பொந்திலேயே யோக நிலையில் அமர்ந்திருந்தவர். ஸ்ரீ வைணவ பாரம்பரியத்தில் நம்மாழ்வாரை பிரபன்ன ஜனகூடஸ்தர் என்று கூறுவார்கள். அதாவது இறைவனை அடையும் பாதையில் நிற்கும் அனைவருக்கும் அவரே தலைவராக கருதப்படுகிறார். நம்மாழ்வார் நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளியுள்ளார். முதலாவது திருவிருத்தம். இது ரிக்வேதத்தின் சாரமாக கருதப்படுகிறது. இரண்டாவது திருவாசிரியம். இது யஜுர்வேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. மூன்றாவது பெரிய திருவந்தாதி. இது அதர்வண வேதத்தின் சாரமாகும். நான்காவது திருவாய்மொழி. இது சாமவேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரங்களை கொண்டது.

திரு என்றால் தெய்வீகம், வாய்மொழி என்றால் வாயினால் அருளப்பட்ட தூய்மையான சொற்கள் என்பதாகும். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நம்மாழ்வாரின் திருவாயிலிருந்து வெளிவந்த தெய்வீக பாடல்கள் என்பதால் இது திருவாய்மொழி என்று பெயர் பெற்றது. திருவாய்மொழியின்

0: ஸ்ரீ வைணவ தத்துவத்தில் அர்த்த பஞ்சகம் என்று ஐந்து முக்கிய விஷயங்களை கூறுவார்கள். அந்த ஐந்தையும் திருவாய்மொழி மிக தெளிவாக விளக்குகிறது. இறைவனின் பரஸ்வரூபம் இறைவன் யார், அவனது எல்லையற்ற கருணை மற்றும் கல்யாண குணங்கள் என்னென்ன என்பதை முதல் திருவாய்மொழியிலேயே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் என்று பாடுகிறார். மனிதனாகிய நாம் யார், நமது இயல்பு என்ன, நாம் இறைவனுக்கு எவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் லௌகீக இன்பங்கள் அல்ல, இறைவனின் திருவடித் தொண்டு என்பதை உணர்த்துகிறது. இறைவனை அடையும்படி சரணாகதி தத்துவம், அதாவது நம் முயற்சிகளால் மட்டுமே இறைவனை அடைய முடியாது, அவனது திருவடிகளில் முற்றிலும் சரணடைவதே ஒரே வழி என்பதை வலியுறுத்துகிறது. இறைவனை அடைவதற்கும் அவனது அருளை பெறுவதற்கும் நம் அகந்தையும் சுயநலமுமே தடைகளாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. திருவாய்மொழி வெறும் தத்துவ நூல் மட்டுமல்ல, அது மிகச்சிறந்த காதல் காவியமும் ஆகும். ஆனால் இது உலகியல் காதல் அல்ல, ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள தெய்வீக காதல். நம்மாழ்வார் பல பாசுரங்களை தன்னை ஒரு பெண்ணாகவும் இறைவனை தன் காதலனாகவும் பாவித்து அருளியுள்ளார். இறைவன் மீது கொண்ட தீவிர பிரிவினால் ஏற்படும் வேதனையையும் அவனை காணத் துடிக்கும் ஆவலையும் இதில் மிக உருக்கமாக பாடியுள்ளார். மாசறு சோதி போன்ற பாசுரங்களில் மேகத்தையும் பறவைகளையும் இறைவனிடம் தூதுவிடுவதாக அமையும் பாடல்கள் கேட்போரின் நெஞ்சை உருக்கக்கூடியவை. இறைவன் மீது ஒரு ஜீவாத்மா கொள்ளும் அன்பின் எல்லையை இந்த நாஜகி பாப பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. திருவாய்மொழியை படிப்பவர்களும் அதை பக்தியோடு கேட்பவர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நம்மாழ்வாரே ஒவ்வொரு 10 பாடல்களின் முடிவிலும் தெளிவாக கூறியுள்ளார். இதை பாடுபவர்களுடைய பிறவிப்பிணிகள் நீங்கும், மனதில் அமைதியும் இறைவனின் பேரலும் எப்போதும் நிலைத்திருக்கும். நாதமுனிகள், இராமானுஜர் போன்ற மாபெரும் ஆச்சாரியார்கள் திருவாய்மொழியை தங்கள் உயிராக கருதி போற்றினார்கள். இராமானுஜர் திவ்ய பிரபந்தங்களை ஆலய வழிபாடுகளில் முக்கிய அங்கமாக மாற்றியதற்கு இந்த திருவாய்மொழியின் மகிமையே முதன்மை காரணமாகும். தமிழ் மொழியின் நயமும் வேதத்தின் ஆழமான தத்துவங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு அமுத பெயருக்குத்தான் இந்த திருவாய்மொழி. தினமும் இதில் உள்ள சில பாசுரங்களையாவது படித்து அல்லது கேட்டு வந்தோம் என்றால் நம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்கள் நீங்கி உள்ளத்தில் பெரும் அமைதியும் தெளிவும் உண்டாகும். இவ்வளவு சிறப்புமிக்க திருவாய்மொழியின் பெருமையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன்.
1: புரட்டாசி மாதத்தின் சிறப்பையும் ஆன்மீக திருமாலை பற்றி பெருமையையும் மிகவும் அழகாக எடுத்துரைத்த ஐயா சுந்தரேசன் ஐயப்பன் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களின் அர்த்தமுள்ள வார்த்தைகள் அனைவரின் உள்ளங்களிலும் பக்தியையும் இறை நம்பிக்கையையும் வளர்த்துள்ளன. மிக்க நன்றி ஐயா. இப்போது திருமாலின் புகழை போற்றும் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்டு இறையருளை பெறுவோம். அனைவரும் அன்புடன் பக்தியுடன் கூறுவோம், கோவிந்தா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, திருப்பதி வாசா.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 98.6 கேப்பன்பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேதி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் சேனல் உங்களையும் வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி. ஒவ்வொரு பூவும் ஒரு தனி அழகு, அதுபோல ஒவ்வொரு மனிதனின் பயமும் தனித்துவமானது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். நேற்றைய உங்களை விட இன்று நீங்கள் சிந்தனையாக இருக்க முயற்சி செய்யுங்கள்.

0: இன்று காலை சிந்தனை வாழ்க்கையை ஒரு வரம் என்றால் அதில் நாம் அடிஷ்டசாலி. வாழ்க்கையை ஓர் அறிவியல் என்றால் அதில் நாம் விஞ்ஞானி. வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நாம் போராளி. வாழ்க்கை இப்படி இருந்தாலும் நாம் தான் வாழ்க்கை வாண்டு காட்ட வேண்டும்.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
0: அன்பர்களே அனைவருக்கும் இவது ஆர் எம் ஸ்ரீவாந்தொழியில் இந்த அதிகாலையில் வடக்கமாக வருக வருக என்ற அன்புடன் நாம் தல் வரவிக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? யாவரும் நல்லவங்க நம்புகின்றோம். இன்னைக்கு சொல்றி புதன்கிழமைக்கு செப்டம்பர் மாதம் 23rd. ஆமாம், உங்களுக்கு தெரிந்த மாதிரி தற்போது நாம் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதமாக இருக்கின்றோம். எனவே உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாந்த தீந்தோல் மடிவந்தான் உன் செவ்வ செவ் உன் செவ்வரி செவ்வத்திற்காப்பு அடியோமோடும் நன்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு வரிவாய் நிவள வார்வினில் வாழ்கின்ற மகையும் பல்லாண்டு வடிவாய் சோடி வளத்தோடையும் சுதராடையும் பல்லாண்டு படிப்போர் பூக்கும் முடங்கும் அப்பாண்ட சன்னியமும்

இந்த புரட்டாசி மாத விரதத்தின் மிகப்பெரிய சிறப்பு உணவை மட்டும் கட்டுப்படுத்துவதில் இல்லை, எந்தங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்துவதில் தான் உள்ளது. ஒருவர் விரதம் இருந்து கொண்டு மற்றவர்களை துன்பப்படுத்தினால் அதன் ஆன்மீக நோக்கம் நிறைவேறாது. எனவே இந்த மாதத்தில் நல்லடை நினைப்போம், நல்லடை பேசுவோம், நல்லடை செய்வோம், இறைவனை நினைத்து அனைவருக்கும் நன்மை வேண்டுவோம்.

எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதே இதை இழந்தாய், எதற்காக நீ அடைகிறாய்? இதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ இழப்பதற்கு. இதை நீ படித்திருந்தாய், அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவர் உடையதாகும். இதுவே உலக நீதியும் உனது படைப்பின் சராம்சமாகும் கண்டன் சொன்னார்.

தவறுகள் செய்வது மனித இயல்பு ஆகும். எத்தனையோ தவறுகள் நாம் செய்கின்றோம், ஆனால் அதை தவறு என்று ஒப்புக்கொண்டு அந்த தவறு செய்ததற்கு மன்னிப்பு கேட்பது வாய்ந்த உயர்ந்த பண்பாகும். நாம் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம். இப்படி பண்பு, பாசம் என நற்குணங்களை வளர்த்து கொண்டால் வாழ்வில் மேலும் மேலும் உயரலாம். முன்னேற்றம் காண தீர்மானி நாம் வணங்குவோம்.

தர்மம் செய்ய வேண்டும். இது கண்ணனின் கீதையில் சொன்ன சிறந்த வார்த்தையாகும். தேவைக்கு ஏற்ப தர்மம் செய்ய வேண்டும், நேரடியாக தர்மம் செய்ய வேண்டும். போதும் போதும் என உலகம் ஒருபோதும் கூறாது. இருப்பினும் நாங்கள் தர்மம் செய்வதை நிறுத்தக்கூடாது. தேவைகளை பிறந்து தர்மம் செய்ய வேண்டும். ஆகவே தேவைகளை அறிந்து கொள்வோம், சரியான வகையில் தர்மம் செய்வோம். தாம் சிந்தனை வளர திருமாலின் திருவடிகளை போற்றும் நாம் வணங்குவோம்.

மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் தம் வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களையும் காக்க கடவுளாகிய திருமால் தன்னுடைய தயை என்னும் குணத்தை கொண்டு புனிதன் ஆக்குகின்றான். அவனை மன்னித்து அருளுகின்றான். திருமாலுடைய தயை என்னும் குணத்தை ஒரு பரிணாமமே குற்றம் பாராமல் மிகுந்த அன்பு காட்டுவதாகும். பக்திக்கு தூய்

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன் கிழமை செப்டம்பர் மாதம் 23 தேதி அடுத்த பாடலை நாம் லினியர் பாக் உரை சேர்ந்து ஸ்ரேயா தனது பிறந்தாட்டி நம்ம அன்போடன் வழங்குகிறோம். அம்மா தேசிகா அப்பா அஸ்லே மா மேலும் மிது மா மென் கிசந்தன் மேலும் அத்தி கிருஷ்ணா மேலும் ஆயுஷ் கூட

மகன் கேஷினி நிலை சுவந்த அனவி லட்சுமினி லட்சுமி மேலும் கியானா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக எந்த பாடலினை நாம் நைஜீரியா வசித்தவனும் திருமதி யுவானா தனது பிறந்தாட்டின் அன்புடன் வழங்கிடும். அவருடைய துணைவன் வினேசன் மேலும் ரொனான் மாமியார் ஜெயா மாமனார் காசன் ஜிம்மி விதுஷா வருஷா மிவின் அல்வின் கொத்தேஜ் ஊரைச் சேர்ந்த அம்மா மணி அப்பா கோபால் மேலும் சங்கரன் வாணி சிவகார்த்திகேயன் ருபினா சுந்தரன் திலன் செந்திலன் ரவி கேஷவ் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ரோசில் வசக்கும் திருமதி யானம் திருவெங்கடம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அஸ்வின் ஓடி வெல்வாலன் சூரைச் சேர்ந்த தீபாமணி ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் மோகூரைச் சேர்ந்த மர்தாய ராசன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் வெதி மரியாய் ராஜு ராஜன் விமி ஷயா நிஷ்தா ரஜேசன் சிந்தி அக்கவாடி மாலினி சமீலா அம்பாள் ராசன் துக்காராம் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ரோஸில் வசிக்கும் திருமதி புஷ்பா திருவெங்கடம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் சிறப்பாக எந்த பாடலினை நாம் ஃபெனிக்ஸ் ஊரைச் சேர்ந்த சந்திரன் சின்னசாமி தனது பிறந்தாட்டி நாம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் தவினா செல்வனா செல்வன் குமரவேல் அத்தே லோகாம்பாள் கருப்பன் தாந்திராயன் ராசன் யமசுவாமி சின்னசாமி அத்தே வினோத் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் ராஜன் பிச்சன் கலன் சின்னையன் சித்தி நாதன் சித்தி மேலும் குவின் அருளன் சிவன் நாய்க்கன் கியானா பவாடி காசன் சோமு பிள்ளை மேலும் மகேஸ்வரன் ஆகியோருக்கும் நாம் வழங்குகின்றோம். இன்றும் மோசூரைச் சேர்ந்த திருமதி மல்லிகா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துவன் ராமன் மேலும் ருதிசன் வருணன் ரிஜா ஷூனினி சாம்பவி சானவி சிறுவன் சிறுவன் மேலும் சிவின் ஆகியோரின் சார்பில் மேல் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த பாடலில் நாம் துவல் ஃபான்ஸ் ஊரைச் சேர்ந்த கிரீஷ் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வடகிகளும் மேலும் பூமாலை புஷான் ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களே, இன்றைய இனிய காலை நேர நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த அன்பான நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்.